மனம் விரும்பும் கானங்களை காற்றலிகளில் இசைத்து மகிழ்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். பண்பலை சொல்லும் நேரம் 5:33. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மலேசியா வாசுதேவன் மற்றும் குழுவினர் குரல்களில் வருகிறது, முரட்டுக்காளை.

நேரம் 5:38. துள்ளலான பாடல்களின் தொகுப்பாக உலா வந்து கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் TL மகராஜன், பி சுசிலா மற்றும் குழுவினர் குரல்களில் நாயகன்.

நேரம் 5:43 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. புலரும் பொழுது தரும் அடுத்த பாடல் மலேசிய வாசுதேவன், சுனந்தா மற்றும் குழுவினர் குரல்களில் சேரன் பாண்டியன்.

ஒலித்துக் கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். பண்பலை சொல்லும் நேரம் 5:49. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலை பாடியிருக்கின்றார்கள் உன்னிமேனன், சித்ரா, ஸ்ரீனிவாஸ் மற்றும் குழுவினர்கள். படம் மின்சார கனவு.

புத்தம்புது பூவாக மலர்ந்திருக்கும் இன்றைய நாள் வெற்றிகளை வாரி வழங்கட்டும் என வாழ்த்தி பக்தி கீதங்களை இசைத்திட வருகிறது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெட்ஸில். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக விநாயகனை வணங்கிட வருகிறார் வீரமணி ராஜோ.

நேரம் 6:15. பக்தி மனம் கமலும் நிகழ்ச்சியாக உலா வந்து கொண்டிருக்கிறது. தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். அடுத்ததாக கண்ணனை பாடிட அழைப்போமா? வருகிறார் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

எஸ் ஜானகியின் குரலில் பாடல் ஒலித்து முடித்த இந்த நேரம் 6:25. இது பக்தி பாடல்களின் சங்கமமாக தேனிசை, ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். அடுத்ததாக அண்ணாமலையின் பாதம் பணிந்திட காத்திருக்கின்றார் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

எல்லா வளமும் நலமும் எல்லோரும் பெற்றிட இறைவனை வணங்கி நிற்கும் நேரமாக இது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில். பாடல் உலாவரும் நேரம் 6:33:39.

நடராஜரை நாடி பாடிச் சென்றார் எஸ்பி பாலசுப்ரமணியம். அடுத்ததாக பாட காத்திருக்கிறார் டி எம் சவுந்தரராஜன். இது தேனிசை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். நிலையத்தின் நேரம் 6:43.

நேரம் 6:46. ஆனந்தமான வாழ்வு வேண்டி ஆண்டவரிடம் மன்றாடும் வேளையாக இது தேனிசை ஆகாஷ்வாணியின் FM கோல்டு 100.1 MHz. தேனிசை தரும் அடுத்த பாடலை பாடியிருக்கின்றார் எஸ் ஜானகி.

இன்பமான வாழ்வு வேண்டி இறையருளை தொழுது நிற்கும் நேரமாக இது தேனிசை ஆகாஷவாணியின் எஃப்எம் கோல்ட் 100.1 மெகாஹெர்ட்ஸில் பண்பலை சொல்லும் நேரம் 6:50. தேனிசை தரும் அடுத்த பாடல் திருச்சி எஸ்எம் யூசப் பாடியது.

0: தஸ்மை சர்வ சம்பவ மாணவிய சகாயதாயாக ஆஸ்வாசனம் தத்தவான். ஸ்ரீ ஷாஹ பிரதானமந்திரிணே மோதினே சகானுபூதி பூர்ண வஜனானாம் மான்விய சகாயதாயாக பிரஸ்தாவஸ்ய ச கிருதே தன்யவாதம் ஜ்ஞாபிதவான். நவதில்லீத்தஹ பூர்வமேவ தஷ டன் பரிமிதா மான்விய சஹாயதா ப்ரேஷிதா அஸ்தி. விதேஷ மந்திரி டாக்டர் எஸ் ஜெயசங்கரஹ சாமாஜிக சஞ்சார படலே உக்தவான் யத் பாரதம் அஸ்யாம் சங்கடா பன்னாயாம் பரிஸ்தௌ நேபால தேசேன தத்ரத்யஹி ஜனைஷ்ச சஹ த்ருடதயா ஸ்திதி. காட்மாண்டு நகரே ஸ்திதேன பாரதீய தூதாவாசேன பாரதீய நாகரிக சம்பத்த சஹாயதாயை சூச்சனாயை ச ஆபத்காலீன தூரபாஷ சங்க்யாஹ பிரகாசிதாஹ. விலுப்தேஷு பாரதீயேஷு நியூனாதிநியூனம் பஞ்சாஷத் ஜனாஹ கைலாஸ் மானசரோவர் யாத்ராயை கதாஹ தீர்த்த யாத்ரிணஹ சந்தி இதி அவதேயாஸ்பதம் வர்த்ததே. ஹிமாலய தேசே சஹசா ஜாதேன ஜலப்ளாவேன அத கண்டக நத்யாஹ ச ஜலஸ்தரே வ்ருத்திஹ சம்பாவனாம் த்ருஷ்ட்வா பிஹார ராஜ்யேன சஜ்ஜதாஹ தீவிரீகிருதாஹ. பிஹாரஸ்ய பஷ்சிம சம்பாரண பூர்வ சம்பாரண கோபாலகஞ்ச சாரண முஜஃபர்புர வைஷாலி இத்யதேஷு ஷட்ஷு ஜனபதேஷு சதர்க்கதா வர்தித்தா அஸ்தி. முக்கியமந்திரி சம்ராட் சௌத்ரி உக்தவான் யத் பரிஸ்திதிம் நிரீக்ஷணாய உச்சஸ்தரிய தலஸ்ய நிர்மாணம் கிருதம் அஸ்தி. உத்தரப்பிரதேசே நேபாள சீமா சமீபஸ்தயோ மஹாராஜகஞ்ச குஷிநகர ஜனபதயோ நிரீக்ஷணம் வர்தித்தம் அஸ்தி. பிரதானமந்திரி நரேந்திர மோடி அத்ய திருஷ்ய ஸ்ரவ்ய பராந்தர்ஜாலீய மாத்யமேன கேலோ இண்டியா இதி சம்வாதம் சம்போதயிஷ்யதி. மேரா யுவா பாரத் இத்யேதத் த்வாரா ஐஷமஹ ராஷ்ட்ரிய க்ரீடா திவஸ சமாரோஹாணம் அந்தர்கதம் ஆயோஜிதஹ அயம் கார்யக்ரமஹ சம்பூர்ண தேசே ஆயோஜயிஷ்யதே. யஸ்மின் பிரத்யேகஸ்ய ராஜ்யஸ்ய கேந்திரஷாசித பிரதேசஸ்ய ச பிரத்யேகஸ்மின் ஜனபதே ஸ்திதயோஹ த்வயோஹ மஹாவித்யாலயயோஹ யுவானஹ பாகம் க்ரஹீஷ்யந்தி. அயம் கார்யக்ரமஹ க்ரீடா யுவநேத்ருத்வம் நாகரிக தாயித்வம் ஸ்வயம் சேவா ஷாரீரிக ஸ்வாஸ்த்யம் ராஷ்ட்ர நிர்மாணம் ச ஏகஸ்மின் சாமூஹிக மஞ்சே சயோஜயிஷ்யதி. பாரத சீன தேசௌ சீமா க்ஷேத்ரேஷு சாந்திம் ஸ்தைரியம் ச ஸ்தாபயிதும் ததா உபயோஹ தேசயோஹ த்விபக்ஷீய சம்பந்தானாம் ஸ்வஸ்தம் நிரந்தரம் ச விகாசாய அனுகூலம் வாதாவரணம் நிர்மாத்தும் ஸ்வ பிரதிபத்ததாம் புனஹ பிரதிபாதிதவந்தௌ. பாரத சீனயோஹ விசேஷ பிரதிநிதீனாம் சீமா விவாத சம்பத்த வார்த்தாயாஹ பஞ்சவிம்சதிதமம் சரணம் ஹ்யஹ பீஜிங்க நகரே அபவத் இதி வார்த்தாஹ.
1: ஆகாஷ்வாணி நேரம் 7 மணி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நேர்களில் இணைந்திருக்கும் 100.1 MHz FM கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. காலை 7:15 திரையிசை, 7:30 ஆஜ் சவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை, டாக்டர் சுபா கணேசன் அவர்களின் பாட்டு, எஸ் அருணாச்சல கார்த்திக் அவர்கள் வயலின், ராமநாதபுரம் வி ராமநாதன் அவர்கள் மிருதங்கம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் இவை இரண்டும் டெல்லி அஞ்சல், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, இதில் பானகல பாபு அவர்கள் வழங்கும் உரை இடம்பெறும். நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகானம்,

0: 12:40 மெல்லிசை. பிற்பகல் 1:10 இசை மலர். வித்யாபாரதி பாலசுப்பிரமணியம் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். 2:30 முதல் 4 மணி வரை திரைகானம். 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார். 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு. இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். 5 மணிக்கு அரங்கிசை. பி பி ஸ்ரீரங்காச்சாரி அவர்களின் பாட்டு. எம் விஜய் அவர்கள் வயலின், கே ஜெகதீஷ் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல். 6:10 விஸ்லேஷன். 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ், நேச்சர்ஸ் மோஸ்ட் ப்ரிஷியஸ் ரிசோர்ஸ், தண்ணீர் சேமிப்பு குறித்து எஸ் சுஷ்மிதா வழங்கும் உரை. மெமரபிள் ஸ்டோரி, சொல்பவர் எஸ் சாத்விக். மியூசிக்கல் டேலண்ட், டி ஸ்ரீனிவாசினி வழங்கும் வீண இசை. விஷன் பியாண்ட் லைஃப், கண்தானத்தின் முக்கியத்துவம் குறித்து உரை வழங்குபவர் எஸ் புவன். இவை அனைத்தும் எமது பட்ஸ் அண்ட் பிளாசம் நிகழ்ச்சியில் இரவு 7:10 ஒளிபரப்பாகும். 7:45 திரைப்பட பாடல். 7:50 செய்தி கதம்பம். 8:10 திரைக்கானம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 கண்ட்ரி வைட். 9:45 இன்சைட்ஸ். 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். இவை அனைத்தும் டெல்லி அஞ்சல். 10:30 மேற்கத்திய இசை. இரவு 11:40 திரைக்கானம். இதுவரை எஃப்எம் கோல்டில் இன்றைய நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
0: தொடர்வது தெலுங்கில் செய்திகள், ஹைதராபாத் அஞ்சல்.

0: 90.1 MHz FM கோல்டில் 9 மணி வரை கேட்டு ரசிக்கலாம் திரைகானம். முதலில் ஜனநாயகன் திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் விஷால் மிஸ்ரா பாடியுள்ள பாடல்.
1: என் நெஞ்சில் குடியிருக்கும்

0: கட்டுப்பாடு கட்டினா ஸ்வயம் ஹி கட்டுப்பாடு பாரதிய சேனா.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருந்த திரைக்கணத்தில் அடுத்து ஜி வி பிரகாஷ்குமார் பாடியுள்ள பாடல் ஒலிப்பது யூத் திரைப்படத்திலிருந்து.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறு காலை 11 மணிக்கு.

நேரம் 8:43:35. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைக்கானம். வழங்கிக் கொண்டிருப்பது 100.1 MHz FM கோல்டு. இனி மனோஷ்னா பாடிய பாடல் ஒலிப்பது இதயம் முரளி திரைப்படத்திலிருந்து.

திரைக்கணத்தின் நிறைவாக ஒலிக்கும் பாடல் அனிருத் ரவிச்சந்தர் அனந்த கிருஷ்ணன் குரல்களில் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்திற்காக.

0: நேர்கள் கேட்டு மகிழ்ந்தது 100.1 MHz FM கோல்ட் வழங்கிய திரைகானம். மீண்டும் இணைவோம் இனிய திரையிசை பாடல்களுடன் சுகமான ராகங்களில் காலை 10:30. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று டாக்டர் சுபா கணேசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் அருணாச்சல கார்த்திக் அவர்கள் வயலின், ராமநாதபுரம் வி ராமநாதன் அவர்கள் மிருதங்கம். முதலில் ஸ்ரீ காஞ்சி நாயகே, அண்ணாசுவாமி சாஸ்திரி கிருதி, அசாவேரி ராகம், ரூபக தாளம்.

நேரம் 9:31 30 அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் சுபா கணேசன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எஸ் அருணாச்சல கார்த்திக் அவர்கள் வயலின், ராமநாதபுரம் வி ராமநாதன் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து ஸ்ரீ கிருஷ்ணம் பஜமானச முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, தோடி ராகம் ஆதித்தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை டாக்டர் சுபா கணேசன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எஸ் அருணாச்சல கார்த்திக் அவர்கள் வயலின், ராமநாதபுரம் வி ராமநாதன் அவர்கள் மிருதங்கம்.

0: ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேரம் 10:30. ஆகாஷ்வாணி இதமான பாடல்களை சுமந்து வரும் சுகமான ரகங்கள் 11 வரை உங்களுக்காக. முதலில் ஒளிப்பது வேலைக்காரன் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.
2: தன்னன்னார தந்தன்னன்னா, தன்னன்னார தந்தன்னன்னா. தோட்டத்துல பாத்தி கட்டி பத்து இருக்கம் பாத்து.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சுகமான ராகங்கள். வழங்கிக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் 100.1 MHz FM கோல்டு. இனி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி குரல்களில் ஒழிப்பது சொல்ல துடிக்குது மனசு திரைப்பட பாடல்.

நேரம் 10:46. சுகமான ராகங்களில் அடுத்து தெற்கத்தி கல்லன் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: நேயர்கள் கேட்டு ரசித்தது 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு வழங்கிய சுகமான ராகங்கள். தொடர்வது செய்தி அறிக்கைகள். டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார்.

ஆகாஷ்வாணி. திரைகானம் ஒலிக்கும் நேரம் இது. முதலில் திருப்பாச்சி திரைப்படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் ஹரிஷ் ராகவேந்தர், உமா ரமணன்.

0: சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை தானம் செய்வோம், மற்றவர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.
1: நேரம் 10:20, நம்ம 45 நொடி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்து ஒழிக்கும் பாடலை பாடியவர்கள் விஜய், யேசுதாஸ், ஸ்ரேயா கோஷல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சண்டக்கோழி.

0: சூதாட்டக்கூடமே கதியென்று கிடப்பது வழிவழியே வந்த செல்வத்தை அழித்து பண்பாட்டையும் கெடுக்கும். குறள் எண் 937 அதிகாரம் சூது.
1: பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்துக்காலை புகின்.
0: சூதாட்டக்கூடமே கதியென்று கிடப்பது வழிவழியே வந்த செல்வத்தை அழித்து பண்பாட்டையும் கெடுக்கும். குறள் எண் 937 அதிகாரம் சூது.
2: குறளமுதம் கேட்டீர்கள்.

நேர்கள் இணைந்திருக்கும் எஃப்எம் கோல்டில் இனி ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. அறிவிப்பினை தொடர்ந்து திரைகானம். 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர். வித்யாபாரதி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். 2:30 முதல் 4 மணி வரை திரைகானம். 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார். 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு. இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். ஐந்து மணிக்கு அரங்கிசை, பி வி ஸ்ரீரங்காச்சாரி அவர்களின் பாட்டு, எம் விஜய் அவர்கள் வயலின், கே ஜெகதீஷ் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல். 6:10 விஸ்லேஷன். 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ், நேச்சர்ஸ் மோஸ்ட் ப்ரிஷியஸ் ரிசோர்ஸ், தண்ணீர் சேமிப்பு குறித்து எஸ் சுஷ்மிதா வழங்கும் உரை. தொடர்ந்து மெமரபிள் ஸ்டோரி, சொல்பவர் எஸ் சாத்விக். அதனைத் தொடர்ந்து மியூசிக்கல் டேலண்ட், டி ஸ்ரீனிவாசினி வழங்கும் வீணை இசை. நிறைவாக விஷன் பியாண்ட் லைஃப், கண்தானத்தின் முக்கியத்துவம் குறித்து உரை வழங்குபவர் எஸ் புவன். இவை அனைத்தும் எமது பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ் நிகழ்ச்சியில் இரவு 7:10 ஒளிபரப்பாகும். 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம். 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கண்ட்ரி வைட், 9:45 இன்சைட்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ். இவை ஐந்தும் டெல்லி அஞ்சல். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:40 திரைகானம். இதுவரை 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டில் இனி ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இனி காலத்தால் அழியா காவிய பாடல்களை சுமந்து வரும் திரைகானம் உங்கள் செவிகளுக்கு விருந்தாக. முதலில் பார் மகளே பார் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா பாடியுள்ள பாடல்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது திரைகானம், வழங்கிக் கொண்டிருப்பது 100.1 MHz FM கோல்டு. இனி கேட்கலாம் புதிய பூமி திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா பாடியுள்ள பாடலை. பாடல் ஒலிக்கும் நேரம் 12:14:40.
1: விழியே விழியே உனக்கென்ன வேலை, விருந்துக்கு வர

உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாடு குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம, கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.

மெல்லிசையில் அடுத்து ஏ.எம். ராஜா பாடிய பாடலை இயற்றியவர் அரக்கோணம் ஜோதி, இசையமைத்தவர் எம்.எஸ். ஸ்ரீராம்.

அடுத்து டி கே ஜெயராமன் இசையமைப்பில் பாவேந்தர் பாரதிதாசன் இயற்றிய பாடலை பாடியவர் டி எல் தியாகராஜன்.

மெல்லிசையின் நிறைவாக தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் இயற்றிய பாடலுக்கு இசையமைத்தவர் எம் சி சபேஷ்குமார், பாடலை பாடியவர் ஆர். கிருஷ்ணராஜ்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் திரைக்கானம் ரசிக்கும் நேரம் இது. முதல் பாடல் வாரணம் 1000 இந்த திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியுள்ளவர்கள் ஹரிஹரன், தேவன், வி பிரசன்னா.

0: விஜய் யேசுதாஸ் குரலில் ஒலித்தது அந்த பாடல். உடன் பாடியிருந்தவர் சக்தி ஸ்ரீ கோபாலன். பாடலின் படம் மாமன்னன்.
1: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

நிலையத்தில் நேரம் 2:50:30. 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையில் ஒலித்துக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்த பாடல் டாக்டர் திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் குரலில்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: திரைகணம் ரசிக்கலாம் 4 மணி வரை. பாம்பே ஜெயஸ்ரீ குரலில் பச்சை கிளி முத்துச்சரம் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: திரைகணத்தில் தொடரும் பாடலின் படம் விஸ்வரூபம். பாடலை பாடியுள்ளவர்கள் கமல்ஹாசன், சங்கர் மகாதேவன்.
1: பூதகியாக பணித்திடுவாயா, பாபை விரகம் பருகிடுவாயா, ஆயர்தம் மாயா நீவா.
2: ஆயர்தம் மாயா நீ.

0: என்னை அறிந்தால் படத்திற்காக பென்னி தயாள் மகத்தி பாடிய பாடல் கேட்டோம்.
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய

0: வானொலி அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
1: ஒலித்துக் கொண்டிருப்பது திரைகானம், வழங்கிக் கொண்டிருப்பது 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை. திரைகானத்தில் அடுத்த பாடல் ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன், பல்லவி ஆகியோர் குரல்களில். பாடல் ஒலிக்கும் நேரம் 3:23 நிமிடம் 55 நொடி.

0: பாடல் ஒலித்தது பார்த்தேன் ரசித்தேன் திரைப்படத்திலிருந்து, உன்னி கிருஷ்ணன் ஹரிணி ஆகியோர் குரல்களில்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

நேரம் 3:49:15. திரைகணத்தில் தொடரும் பாடலின் படம் திருமணம் என்னும் நிக்கா. பாடலை பாடியுள்ளவர்கள் சாதனா சர்கம், சாருலதாமணி, விஜய் பிரகாஷ், டாக்டர் ஆர். கணேஷ் ஆகியோர்.

சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.

0: கட்டணா ஸ்வயமகி கட்டுப்படை பாரதிய சேனா.
1: தேநீர் நேரத்தில் சிகரம் திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியுள்ள பாடல்

நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி சென்னை. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 மெகாஹர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் அலைவரிசை. இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சியில் பிபி ஸ்ரீ ரங்காச்சாரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் விஜய் அவர்கள் வயலின், கே ஜெகதீஷ் அவர்கள் மிருதங்கம். தொடக்கமாக வரமே என தொடங்கும் காரைக்குடி ராஜாமணி ஐயங்கார் இயற்றிய வர்ணம், ரவிச்சந்திரிகா ராகம் ஆதிதாளம்.

முப்பதுக்கும் இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, இரவு 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ், நேச்சர்ஸ் மோஸ்ட் ப்ரெஷியஸ் ரிசோர்ஸ், தண்ணீர் சேமிப்பு குறித்து எஸ் சுஷ்மிதா வழங்கும் உரை, மெமரபிள் ஸ்டோரி சொல்பவர் எஸ் சாத்விக், மியூசிக்கல் டேலண்ட் டி ஸ்ரீநிவாசினி வழங்கும் வீண இசை, விஷன் பியாண்ட் லைஃப் கண்தானத்தின் முக்கியத்துவம் குறித்து உரை வழங்குபவர் எஸ் புவன், 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கண்ட்ரி வைட், 9:45 இன்சைட்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ். இவை ஐந்தும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 10:30 மேற்கத்திய இசை, 11:40 திரைகானம். நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம் உஸ்தாத் விலாயத் கான் அவர்களின் சித்தாரிசை. நாளை காலை 4:10 பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் MK பழனி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். பெரும்பேர் TR சேதுராமன் அவர்கள் தவில். 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:15 திரைசை, 7:30 ஆட்சவேரே, 8:30 திரைகானம். நாளை காலை 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் பெரியபாளையம் பி ராஜி அவர்களின் நாகஸ்வர இசை, VS டெல்லி பாபு அவர்கள் தவில். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ். இவை இரண்டும் டெல்லி அஞ்சல். 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லைப்பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, கண் மருத்துவர் பிரீத்தி நவீன் அவர்களுடன் நேர்முகம். நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகானம். 12:40 மெல்லிசை. பிற்பகல் 1:10 இசைமலர். டி கலைமகன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகானம். 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம் தெலுங்கு நிகழ்ச்சி. 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார். 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு. இவை மூன்றும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நாளை மாலை 5:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் சாலை லக்ஷணா அவர்களின் வீணை இசை, எஸ் சத்யநாராயணன் அவர்கள் மிருதங்கம், எஸ் ஹரிஹர சுப்பிரமணியன் அவர்கள் கட்டம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, இரவு 7:10 இளைய பாரதம், கே கலந்திகா வழங்கும் மிருதங்க இசை, தொடர்ந்து ஸ்ரீஜா நட்ராஜன் அவர்களின் பாட்டு, 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கரண்ட் அஃபேர்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ். இவை நான்கும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம்.

0: வாட் எ கிரேட்ஃபுல் மியூசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தட் வாஸ். தேங்க்யூ ஸ்ரீனிவாசினி. கமிங் அப் நெக்ஸ்ட், புவன் பிரசன்ட் எ டாக் ஆன் விஷன் பியாண்ட் லைஃப், எக்ஸ்ப்ளோரிங் த இம்பார்ட்டன்ஸ் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் ஹை டொனேஷன்.
1: Dear listeners, for a few moments, let us imagine a life without sight. Imagine waking up in the morning but not being able to see the sunlight. Imagine standing in a garden but not being able to see the colors of the flowers. Imagine holding a book but not being able to read the words.

விண்ணப்பதாரர்களின் கவனத்திற்கு, சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள். வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும். கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும். விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவர்களாக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவித்திறன் பெற்றவராகவும் இருத்தல் அவசியம். எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கு ஏற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள். விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைத்தளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்பிக்க கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு 266 ரூபாய், ஜிஎஸ்டி உட்பட. விண்ணப்பிக்க கட்டணத்தை டிமாண்ட் டிராஃப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும். விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும். பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 25 தேதிக்குள் காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி த ஹெட் ஆஃப் புரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600000

0004. மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR சென்னை, instagram.com/AIR சென்னை மற்றும் twitter.com/AIR சென்னை ஆகிய சமூக வலைத்தளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல. வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி. ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

0: செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்தி பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆற்றிய உரையின் சிறப்பு தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. முதலில் இன்று தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மாணவர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்களிடையே காணொலி வாயிலாக உரையாற்றினார். இதுகுறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
1: நாட்டின் கடைக்கோடியிலிருந்து சர்வதேச தரத்திலான விளையாட்டு வீரர்களை உருவாக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கில் மத்திய அரசு கேலோ இந்தியா திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் கிராம பகுதிகளில் உள்ள திறமையான வீரர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு சர்வதேச போட்டிகளில் பங்கேற்கும் வகையிலான பயிற்சிகள் தொடர்ச்சியாக அளிக்கப்படுகிறது. தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக நாடு முழுவதும் உள்ள 1500 மேற்பட்ட கல்வி நிறுவனங்களில் உள்ள இளம் விளையாட்டு வீரர்கள் மற்றும் இளைஞர் தலைவர்களுடன் உரையாடினார். அடிமட்ட விளையாட்டு உள்கட்டமைப்பு, பயிற்சி மற்றும் போட்டி வாய்ப்புகளை வலுப்படுத்துதல், ஒலிம்பிக் போட்டியை இலக்காக கொண்டு திறமைகளை அடையாளம் கண்டு வளர்த்தல், இளைஞர்களுக்கு எதிர்கால திறன்கள், தன்னார்வ வாய்ப்புகள் மற்றும் தேசத்தை கட்டி எழுப்பும் வாய்ப்புகளை வழங்குதல் குறித்து பிரதமர் விளையாட்டு வீரர்களிடம் கலந்துரையாடினார். மேலும் கேலோ இந்தியா போட்டியில் போல்வால்ட் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற விளையாட்டு வீரர் சக்தி மகேந்திரன் மாணவிகளுடன் கேலோ இந்தியா போட்டியில் பங்கேற்ற அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். பிரதமரின் உரையாடல் தேசிய போட்டிகளில் பதக்கங்களை குவிக்கும் அளவிற்கு ஊக்கப்படுத்தும் விதமாக அமைந்திருந்ததாக மாணவிகள் தெரிவித்தனர்.
2: இது மூலமா கேல் இந்தியாலிருந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இப்ப நாங்க ஆல்ரெடி லெவல்ல போனா அங்க உள்ள ஹையர் லெவல்ல பொசிஷன் உள்ள கோச்சஸ் எல்லாம் எங்களை பார்த்து கேல் லெவல்ல கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு அந்த மாதிரி போறப்ப அங்க நாங்க பொசிஷன் பண்ணோம்னா எங்களுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் கிடைக்கும் சார். அந்த ஃபண்ட்ஸ் மூலமா எங்களோட கேமுக்கு வந்து நிறைய நாங்க இம்ப்ரூவ் பண்ணிப்போம், எங்க கேம் இம்ப்ரூவ் பண்ணிப்போம். ஒவ்வொரு சப்போர்ட்ஸும் அவங்க நிறைய தந்துட்டு தான் இருக்காங்க. நிறைய கேம் இதுல இருந்து நிறைய கேம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. எங்க கேம் நான் வந்து ஹேண்ட்பால் பண்றேன். இப்ப வந்து ஹேண்ட்பால் வந்து யாருக்கும் மேக்ஸிமம் தெரியாது. இப்ப இந்த கேலோ இந்தியா மூலமா எங்க கேம் வந்து மேல வந்திருக்கு, நிறைய பேருக்கு இப்ப தெரியுது.
3: இது வரைக்கும் நான் வந்து நேஷனல்ஸ்னல் போயிட்டு இருக்கு, ஆல் இந்தியாவும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கோம். இப்ப வந்து கேலோ இந்தியால வந்துட்டு எங்களோட பால் பேட்மிண்டன் அப்படின்ற ஒரு

0: ஸ்போர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணா நல்லா இருக்கும். அது இல்லாம இதுல வர ஃபண்ட் வந்து எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். நாங்க ஒரு மேட்சுக்கு போகும்போதும் சரி வரும்போதும் சரி அந்த ஃபண்ட் வந்து நாங்க அதை யூஸ் பண்ணிக்க நல்லா இருக்கும் சார்.
1: இந்த நிகழ்ச்சி விளையாட்டை வெறும் போட்டியாக மட்டுமல்லாமல் உடல் தகுதி, தலைமைத்துவம் மற்றும் தேசப்பற்றை வளர்க்கும் கருவியாக மாற்றும் நோக்கம் கொண்டதாக அமைந்திருந்தது.
2: பிரதமர் ஆற்றிய உரையின் முக்கியத்துவம் குறித்து தர்மபுரி மைபாரத் கேந்திராவின் மாவட்ட இளைஞர் நல அலுவலர் திரு சிவசண்முகம் எமது செய்தியாளரிடம் பேசுகையில்,
3: வணக்கம், நான் டிஸ்ட்ரிக்ட் யூத் ஆபிசர் சிவசண்முகம். 27 ஆகஸ்ட் அன்று நமது பிரதமர் மோடி அவங்க இந்தியா முழுக்க இருக்க இளைஞர்கள்கிட்ட கேலோ இந்தியா டயலாக் அப்படிங்கிற தலைப்புல விளையாட்டை பத்தியும் விளையாட்டின் முக்கியத்துவத்தை பற்றியும், விளையாட்டுல நம்மளுடைய நாடு பல பதக்கங்கள்ல ஜெயிக்கிறங்காட்டி நமக்கு கிடைக்கிற உலகில்லாவிய மரியாதையை பற்றியும், நம்ம ஏன் வந்துட்டு விளையாட்டை வந்துட்டு ஒரு கரியரா சூஸ் பண்ணோம், அப்படி நம்ம கரியரா சூஸ் பண்றங்காட்டி நம்ம விளையாட்டு வீரர்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தியும், ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு விளையாட்டை கரியரா சூஸ் பண்றதுக்கு ஒரு பயம் இருக்குது, நாளைக்கு நம்மளுக்கு ஒரு வேலை கிடைக்குமா கிடைக்காம போகுமா, நம்மளால வாழ்க்கையில வந்துட்டு செட்டில் ஆக முடியுமா முடியாதா அப்படிங்கிறது, அதெல்லாம் இல்லை. கவர்மெண்ட்டே உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் தரும், எல்லா சலுகைகளும் தரும். நம்ம வந்துட்டு அதை ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணி நம்ம பதக்க ஜெயிக்கிறங்காட்டி நம்மளுக்கு மட்டும் பெருமை இல்லாமல் இந்தியாவில் இருக்க மொத்த மக்களுக்கும் வந்துட்டு பெருமை சேர்க்கும் விதமாக நம்மளுடைய வெற்றி வந்து அமையும். இதனால வந்துட்டு பல பேர் வந்துட்டு விளையாட்டை கரியராக சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளுடைய இந்தியாவில் விளையாட்டை கரியராக சூஸ் பண்ணுறவங்க மிக குறைவு. அதனாலதான் நம்மளுடைய பதக்கம் ஒலிம்பிக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டிஜிட்லயே இருக்கு. இதை நம்ம 2036 இந்திய ஒலிம்பிக்ஸ் நடத்தணும் அப்படிங்கிற பெரும் முயற்சியில நம்மளுடைய பிரதமர் இருக்காரு. நம்ம 2036 ஒலிம்பிக்ஸ் நடத்தணும் அப்படின்னா பதக்கப்பட்டியல்ல நம்ம தான் முதல் இடத்துல இருக்கணும்னு நம்மளுடைய பிரதமர் ஆசைப்படுறாரு. முதல் இடம்னா டேபிள்ல வந்து டாப் பண்ணணும், கோல்டு மெடல் அதிகமாக வாங்கி நம்ம வந்துட்டு அந்த டேபிள்ல டாப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான குறிக்கோளா இருக்கு. இதற்கு அடித்தளம் அமைக்கத்தான் வந்துட்டு நம்மளுடைய பிரதமர் வந்து முக்கியமாக விளையாட்டு வீரர்கள்கிட்ட வந்துட்டு பேசுறாரு. அது போக இந்தியா முழுக்க இருக்கிற இளைஞர்கள்கிட்டவும் பேசுறாரு. அது மட்டும் இல்லாம மைபாரத் அமைப்பு பல காலேஜ்களை செலக்ட் பண்ணி அங்க ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஆஃப் இந்தியால ஆல்ரெடி பயிற்சி பெற்று பல பதக்கங்களை வென்றவங்களை சீஃப் கெஸ்ட்டை அழைச்சி ஸ்டூடெண்ட்ஸோட பேச வச்சு நிறைய பேர்த்து கரியரா சூஸ் பண்ண வைக்கிறதுக்கு வழிவகுக்கிறாங்க. இந்த ஒரு டைலாக் மூலயமா நிறைய பேர் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் ஒரு கரியரா சூஸ் பண்ணுவாங்க. அப்படி சூஸ் பண்றப்போ நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்றப்பதான் இந்தியாவுக்கு வந்துட்டு நிறைய பதக்கங்கள் கிடைக்கும். நிறைய பதக்கங்கள் கிடைக்கிறப்பதான் வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் கான்பிடண்டா பர்சியூ பண்ணி இந்தியாவில 2036 ஒலிம்பிக்ஸ் நடத்துறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்துட்டு தயார் பண்ண முடியும், அதற்கான ஹியூமன் ரிசோர்ஸையும் தயார்படுத்த முடியும். இதெல்லாம் நம்ம ஒரு கருத்தில் கொண்டு நம்மளுடைய வளர்ச்சியை மட்டும் பார்க்காம எல்லா துறைகள்லயும் வந்துட்டு இந்தியா வந்துட்டு நம்பர் ஒன்னா ஆகிறதுக்காக நம்ம மெயினா வந்து இளைஞர்கள் எல்லாருமே பாடுபடணும்.
2: பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆற்றிய உரையின் முக்கியத்துவம் குறித்து பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மாணவர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துகள்.
4: அனைவருக்கும் வணக்கம், என் பேர் சுபிக்ஷா. இன்னைக்கு ஸ்ரீபெரும்புத்தூர்ல ராஜீவ்காந்தி இன்ஸ்டிடியூட்ல நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண யூத் வாலண்டியரா. அதுல நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோட வெர்ச்சுவல் இன்டராக்ஷன் நடந்துச்சு. கேலோ இந்தியா நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே வந்து நம்ம இன்னும் எவ்வளவு தூரம் அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும், இன்னும் இந்த யூத் பீப்புள எவ்வளவு தூரம் வளர்ச்சியா இந்த இந்தியாவை கொண்டு போறதுக்கு ஸ்போர்ட்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறம் இளைஞர்களை இந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்து நம்ம மீட் எடுத்துட்டு விக்ஷித் பாரத் 2047 அதுக்கு இளைஞர்கள் வந்து உறுதுணையா இருக்கணும் அப்படிங்கறத பிரைம் மினிஸ்டர் அவர்கள் இன்னைக்கு இருக்க எல்லா யூத் வாலண்டியர்ஸ் கிட்டையும் சொன்னாங்க. அந்த ஸ்பீச் வந்து ஹைலி மோட்டிவேட்டிங்காவும் இன்ட்ராக்டிவாவும் இருந்துச்சு. இங்க இருக்க எல்லாருமே நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஸ்போர்ட்ஸ்ங்கிறது நம்ம டெய்லி ஆக்டிவிட்டியில பிராக்டிஸ்னால நம்மளோட ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கணும். எல்லா ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். வின்னிங் ஆர் லூசிங் இஸ் செகண்டரி, நம்ம அதுல பார்ட்டிசிபேட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத இன்னைக்கு நாங்க எல்லாரும் தெரிஞ்சுட்டோம். இந்த செஷன் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. தேங்க்யூ.
5: My name is Shivapriya. I am a volleyball player. 8 years of volleyball play பண்ணிட்டு இருக்கேன். இங்க கேலோ இந்தியா யூத் கேம்ஸ்ல தமிழ்நாடு டீம்ல பார்ட்டிசிபேட் பண்ணி பிரான்ஸ் மெடல் எடுத்திருக்கேன். 2024 மேரி மாதா காலேஜ்ல கேலோ இந்தியா யூத் கேம் பத்தி சீஃப் கெஸ்டா வர சொல்லியிருக்காங்க. இங்க வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். கேலோ இந்தியா யூத் கேம்ஸ்ல என்ன பிளே பண்ணீங்க, என்ன மெடல், எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸா சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலா வருங்காலத்துல இவங்களும் ஸ்போர்ட்ஸுக்காக நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், நிறைய இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும்ன்றக்காக நிறைய இங்க கொஞ்சம் சொல்லியிருக்கேன். இனி வரப்போற ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்டா இருக்கணும், டிசிப்ளினா இருக்கணும், அதற்கேத்த ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு லீடர்ஷிப்பா எடுத்து நிறைய அச்சீவ் பண்ணணும். நம்ம இந்தியாவில இருந்து நிறைய ஒலிம்பிக்ஸ் அண்ட் இந்தியன் டீமுக்கு அட்டன் பண்ணி

0: இனிமே சேரணும்.
1: என்னோட பேர் இந்து வில்லியம்ஸ், ஐ அம் அன் அட்வொகேட், அத்லீட், ஜம்பர், ஆல் இந்தியா கோல்ட் மெடலிஸ்ட். இன்னைக்கு வெள்ளூர்ல பிரதம மந்திரியோடைய கேலோ இந்தியா டயலாக் வீடியோ கால் மூலமா நடந்தது. அதுல வெள்ளூரை ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு மெடல் வின்னரா ரெப்ரசென்ட் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. சோ மெயின் அஜெண்டா ஆஃப் திஸ் வீடியோ கால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேலோ இந்தியா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இளம் விளையாட்டு வீரர்களை, விளையாட்டில் ஆர்வம் உள்ள இளைஞர்களை அவங்களை ஒரு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும், ஒரு கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து அவங்களை வந்து எப்படி நெக்ஸ்ட் லெவல் வந்து அவங்களை வந்து கொண்டு போகணும் அப்படிங்கறத கேலோ இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய ஒரு குறிக்கோள். சோ இன்னைக்கு பிரதம மந்திரியும் பேசும்போது அதான் சொன்னாரு. சோ விளையாட்டு அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அன் ஆப்ஷன், இட்ஸ் லைஃப் ஸ்டைல். சோ அதை பேஸ் பண்ணி இருக்கிற எல்லா இளைஞர்களும் விளையாட்டுலயும் கொஞ்சம் ஆர்வம் காட்டி, போத் மென்டல் அண்ட் பிசிக்கல் ஹெல்த், ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியை வந்து நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கறத வந்து இந்த மீட்டோட மிகப்பெரிய ஒரு அஜெண்டாவா இருந்தது. சோ வருங்கால மாணவர்கள், இது வந்து ஒரு பிரிட்ஜ் பிட்வீன் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஆல்ரெடி மெடல் வின் பண்ணவங்களுக்கும் ஃபியூச்சர் அத்லீட்ஸ்க்கும் யங் அத்லீட்ஸ்க்கும் ஒரு பிரிட்ஜ் பிட்வீனா இந்த வீடியோ கால் கான்வர்சேஷன் அப்படிங்கறது அமைஞ்சது. நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி விளையாட்டுல வந்து சாதித்தவங்க, விளையாட்டுல ஆர்வமா இருக்கிறவங்க கிட்ட வந்து பேசும்போது அவங்களுக்கு வந்து அது இன்னும் ஒரு விளையாட்டுல வந்து நம்ம இன்னும் நெக்ஸ்ட் லெவல் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் வந்து உங்களுக்கு கொண்டு வரும்.
2: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். பாதுகாப்பு துறையில் நாடு சுயசார்பினை அடையும் வகையில் மத்திய அரசு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக விளையாட்டுத்துறை வளர்ச்சி கண்டு வருவதாகவும், இது இளையோருக்கு ஊக்கமளிப்பதாகவும் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டு அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். விளையாட்டுத் துறையில் நாட்டின் திறன் மற்றும் இளையோரின் திறமையை வலுப்படுத்தி வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடையும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. காய்ச்சல், தலைவலி, தொண்டைவலி போன்ற அறிகுறிகள் தொடர்ந்து 5 நாட்களுக்கு மேல் இருந்தால் பன்றிக் காய்ச்சல் பரிசோதனை மேற்கொண்டு சிகிச்சை பெற வேண்டியது அவசியம் என்று மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: நேரம் 8:10. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை. நேயர்களே, இனி ரசிக்கலாம் திரைகானம். முதல் பாடல் முகமது அஸ்லாம், எம்பர் ஃபீனிக்ஸ் ஆகியோர் குரல்களில் அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து.
1: நிலத்தில் வித்திக்கும் நினைப்பை விதைக்கும்

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

90.1 MHz FM கோல் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்த பாடல் சென்னை 28 திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவன், பிரேம்ஜி அமரன் ஆகியோர் குரல்களில்.

0: ஸ்வயம் ஹி கட்படை பாரதிய சேனா.
1: நிலையத்தில் நேரம் 8:24. நேர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது திரைகானம். வழங்கிக் கொண்டிருப்பது 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் அலைவரிசை. திரைகானத்தில் தொடரும் பாடலின் படம் 2. பாடலை பாடியுள்ளவர்கள் இமான், மாயா.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் தொடரும் பாடலின் படம் தாம் தூம். பாடலை பாடியுள்ளவர் ஹரீஷ் ராகவேந்திரா.

0: சாக்ஷி, எனக்கு 1,00,000 ரூபாய் பரிசு பொருள் விழுந்திருக்கிறதா SMS வந்திருக்கு. என்ன சொல்ற? ஆமா, நான் இப்ப இந்த லிங்க கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான், ஆதார் எல்லாம் கேக்குது. அத நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்குமா? நான் இதை ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்ல, நான் வாங்கி கொடுக்கறேன். ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் எல்லாம் கிளிக் பண்றத நிறுத்து. நமக்கு SMS மூலமா இல்ல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி பரிசு பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு லிங்க் அனுப்பி நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் திருடுறதுக்கான ஒரு வழி. தயவு செஞ்சு இத நீ பண்ணாத. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா, என் பேங்க்ல இருந்து பணம் போச்சேன்னு கதறாத. இவளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். தேவையில்லாத லிங்க கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட பணத்தை இழக்காதீங்க.
1: 100.1 மெகாஹெர்ட்ஸ் FM கோல்டில் திரைகானத்தின் நிறைவான பாடல் வெண்ணிலா கபடி குழு படத்திலிருந்து ஹரிச்சரண் குரலில்.

ஆகாஷ்வாணி, நேரம் 11:37. சென்னை வானொலி 100.1 MHz FM கோல்ட் வழங்கும் திரை கானம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: திரைகானத்தில் முதல் பாடலாக டி.எம். சவுந்தரராஜன் பி. சுசிலா குரலில் கண்ணதாசனின் வரிகளில் ரகசிய போலீஸ் 115 திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நான் சொல்றதுக்கு எதுதா பேசுறீங்க? மறுபடியும் சொல்றேன், அவளை பார்க்க நீங்க போகவே கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவளை பார்த்தே தீர்வேன்.
0: கூடாதுன்னா கூடாது,
1: போய்தான்
0: கூடாது,
1: போய்தான்.
2: என்ன பாரு,

0: மறுபடியும் சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவகிட்ட போய் பேசுவேன்.
0: கண்டிப்பா சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: கண்டிப்பா சொல்றேன், பேசுவேன்.
0: பேசுவீங்களா?
1: பேசுவேன்.
0: நீங்க பேசுவீங்க?
1: நான் பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: கூடாது.
1: பேசுவேன்.

11:43 ஆகுது. திரைக்கானத்தில் அடுத்ததாக உயிரா மானம்மா திரைப்படத்திலிருந்து சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், எல்ஆர் ஈஸ்வரி மற்றும் குழுவினர் பாடிய பாடல்.

0: அடுத்ததாக எங்க ஊர் ராஜா திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில் பாடல்.
1: யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க.

0: போங்க, என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க.
1: பதினோரு மணி 56 நிமிடமாகுது. திரைக்கானத்தின் இன்றைய நிறைவை தரக்கூடிய பாடலாக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலாவின் குரலில் ஒளி விளக்கு திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: ஆகாஷ்வாணி, நேரம் 12:10.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை FM கோல்டு 100.1.

எஃப்எம் கோல்டு 100.1 மெகா ஹர்ட்ஸில் தொடர்வது இரவின் மடியில். இரவின் மடியில் இரண்டு படங்களை பார்க்க போகிறோம். முதலாவதாக உழவன் திரைப்படத்திலிருந்தும் வள்ளி திரைப்படத்திலிருந்தும் பாடல் கேட்க இருக்கோம். உழவன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஜிவி பிரகாஷ்குமார், சித்ரா, மாஸ்டர் பிரசன்னா, கேஜே யேசுதாஸ், எஸ்பி பாலசுப்ரமணியம், ஸ்வர்ணலதா, ஷாகுல் ஹமீத், ஜிவி பிரகாஷ் இவங்க எல்லாருடைய குரல்லையும் பாடல் கேட்க இருக்கோம். கேட்டு நினைந்திருங்கள்.

12:40 இரவின் மடியில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வள்ளி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க இருக்கோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் என் சுரேந்தர், மின்மினி மற்றும் குழுவினர், லதா ரஜினிகாந்த் மற்றும் ஸ்வர்ணலதா குரலில் பாடல்கள்.

ஆகாஷ்வாணி, நேரம் நள்ளிரவு 1:10. சென்னை வானொலி 100.1 MHz FM கோல்டு வழங்கும் நினைவில் நின்றவை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நினைவில் நின்று

புதுவை நிகழ்ச்சியுடைய முதல் பாடலாக சாரதா திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்க இருக்கும். அதனைத் தொடர்ந்து போலீஸ்காரன் மகள் திரைப்படத்திலிருந்தும் நெஞ்சில் ஒரு ஆலயம் திரைப்படத்திலிருந்தும் பாடல்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்க போகுது. முதலாவதாக சாரதா திரைப்படத்தில் பிபி ஸ்ரீனிவாஸ், டிஎம் சவுந்தரராஜன், பி சுசீலா, எல்ஆர் ஈஸ்வரி, சூலமங்கலம் ராஜலட்சுமி இவர்கள் குரல்களில் பாடல்.

ஆகாஷ்வாணியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி நினைவில் நின்றவை. நேரம் 1:30. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பிபி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி, ஜே பி சந்திரபாபு, எல்ஆர் ஈஸ்வரி, டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரல்களில் போலீஸ்காரன் மகள் திரைப்படத்திலிருந்து பாடல்.

ஒரு மணி 47 நிமிடம் ஆகுது. நினைவில் நின்றவை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக நெஞ்சம் நெஞ்சில் ஒரு ஆலயம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா மற்றும் குழுவினர் பாடிய பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்ட் 100.1 MHz பண்பலகில் ஒலிக்கவிருக்கும் நிகழ்ச்சி நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் வெள்ளி விழா, பட்டிக்காடா பட்டணமா, நல்ல நேரம் ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிக்க கேட்கலாம். முதலில் வெள்ளி விழா படத்திலிருந்து பாடல்கள்.

வெள்ளி விழா படத்தின் பாடல்களை பாடியவர்கள் எல் ஆர் ஈஸ்வரி, பி சுசீலா, டி எம் சௌந்தரராஜன், எம் எஸ் விஸ்வநாதன் ஆகியோர். அடுத்து பட்டிக்காடா பட்டணமா படத்திலிருந்து பாடல்கள்.

கோபம் கொண்டு உதைத்தாலும் கொண்டவரை மறக்காதே. யாரிடம் குறையில்லை, யாரிடம் தவறில்லை, வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை.

ஒலித்த பட்டிக்காடா பட்டணமா படத்தின் பாடல்களை பாடியவர்கள் டிஎம் சவுந்தரராஜன், பி சுசீலா குழுவினர், எல்ஆர் ஈஸ்வரி ஆகியோர். கேட்டுக்கொண்டிருக்கும் நெஞ்சமறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து நல்ல நேரம் படத்திலிருந்து பாடல்கள்.

மனசிலே மகத்துவம் உண்டாகணும். நாம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும்.

இன்றைய இனிய ராகம் நிகழ்ச்சியில் இதுவரை உஸ்தாத் வெலாயத்கான் அவர்களின் சித்தாரிசை கேட்டீர்கள். உஸ்தாத் ஜாக்கிர் ஹுசேன் அவர்கள் தப்லா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: பொங்கும் மங்கலம். இன்றைய பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் எம்கே பழனி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். பெரும்பேர் டி.ஆர். சேதுராமன் அவர்கள் தவில். துவக்கமாக வரவல்லப ரமணா ஹம்சத்வனி ராகம், ஆதி தாளம், ஜி.என். பாலசுப்ரமணியம் இயற்றியது.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் எம் கே பழனி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பெரும் பேர் டி ஆர் சேத்ராமன் அவர்கள் தவில். கலிகி உண்டே கதா, தியாகராஜ கீர்த்தனை, ராகம் கீரவாணி, ஆதி தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலைய நிகழ்ச்சிகளில் தொடர்வது புலரும் பொழுது. ஆதிபராசக்தி படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியுள்ள பாடலோடு இனிதை புலர்கிறது இன்றைய புலரும் பொழுது.